ஸ்லோக சந்த உதரண தயாலம் ஆசுரம் கோபால் கீர்த்தன நிர்மலம் சந்த